ரே சா சரிகம சரிகம சரிகம ரிசா ஹாடே ஹாடே கின்னரி ஜோடி தாளா கஞ்சரி மைசூர் தசரா.